Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brothers and sisters. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahairaj, a preacher at the Church of Christ in Amali Nagar, Dindukal of Tamil Nadu in India. நான் R.C. Joseph Sahairaj, இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இன் திஸ் 47th வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம், லெட் அஸ் கண்டினியூ எக்ஸாமின் அபவுட் த ஹிஸ்டரி ஆஃப் அவர் லார்ட் அண்ட் ஹிஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்பியர் டு அப்ராம் இன் ஜெனசிஸ் 18:9-12 வெர்சஸ். இந்த 47th வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேறுபடுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில், நமது கர்த்தரும் அவருடைய இரண்டு தூதர்களும் ஆபிரகாமுக்கு தரிசனமானதை பற்றிய வரலாற்றை தொடர்ந்து ஆராய்வோம். இன்றைய வேத வசன பகுதி ஆதியாகமம் 18:9-12 வரை உள்ள வசன பகுதி. First, let us read the two verses of this portion. The promise to Sarah, 9-16. இப்பொழுது நாம் முதல் இரண்டு வசனங்களை இந்த பகுதியிலிருந்து வாசிப்போம். இது இரண்டாவது உட்பிரிவு, இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது உட்பிரிவு, சாராளுக்கு வாக்குத்தத்தம். இது 9-16 வரை உள்ள வசனங்கள் அடங்கியிருக்கின்றன. 9th verse. Then they said

wife will shall have a son. Sarah was listening in the tent door which was behind him. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்பி வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். In Genesis 18:9-10, the Lord appeared as a guest, revealed that Sarah would have a son within a year. This specifically confirms her role in the covenant, even at the advanced age of 89 years. ஆதியாகமம் 18:9-10, கர்த்தர் ஒரு விருத்தனராக தோன்றி சாராள் ஒரு வருடத்திற்குள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று வெளிப்படுத்தினார். அவளுடைய 89 ஆண்டுகள் முதிர்ந்த வயதிலும் உடன்படிக்கையில் அவளுடைய பங்கை குறிப்பாக உறுதிப்படுத்துகிறார். God publicly confirmed that promise by asking where is Sarah and by setting a time frame for birth of a son and in a time bound plan, and he prompted Sarah to ask directly. This challenged her skepticism. சாரா எங்கே என்று கேட்டு ஒரு உற்பவ கால திட்டத்தில் என்ற பிறப்புக்கு குறிக்கப்பட்ட கால திட்டத்தில் ஒரு மகன் பிறப்பான் என்று நிர்ணயிப்பதன் மூலம் தேவன் அந்த வாக்கு தத்தத்தை பகிரங்கமாக உறுதிப்படுத்தினார். மேலும் சாராள் அதை நேரடியாக கேட்க தூண்டினார். இது அவளுடைய சந்தேகத்துக்கு அரைகோவில் விடுத்தது, சவால் விட்டது. Key points from Genesis 18:9-10 verses. Question, verse 9. The guest asked, where is Sarah your wife? Abraham had not told them his wife's name. But the fact that they mentioned Abraham's wife's name revealed their supernatural knowledge. This indicated that the promise was not only for Abraham, but also specifically for Sarah. ஆதியாகமம் 18:9-10 முக்கிய அம்சங்கள். கேள்வி, வசனம் 9 உள்ள கேள்வி. விருந்தினர்கள் உன் மனைவி சாராள் எங்கே என்றார் கேட்டார்கள். ஆபிரகாம் தன் மனைவியின் பெயரை அவர்களிடம் கூறவில்லை. ஆனால் அவர்கள் ஆபிரகாமின் மனைவி பெயரை குறிப்பிட்ட விஷயமானது அவர்களின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவை வெளிப்படுத்திற்று. இந்த வாக்குறுதி ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக சாராளையும் உள்ளடக்கியது என்பதை சுட்டிக்காட்டிற்று. டொமஸ்டிக் செட்டிங் வேர் சாரா வாஸ் லிசனிங் ஃப்ரம் பிஹைண்ட் த என்ட்ரன்ஸ். திஸ் கேவ் ஹர் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹியர் த ப்ராமிஸ், பட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு த cultural privacy of women's private space. பதில், வசனம் 9 இருக்கிறது. ஆபிரகாம் பதில் கூறினார், அதோ கூடாரத்திற்குள் இருக்கிறாள் என்று பதில் அளித்தார். சாராள் கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு பின்னால் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த இல்லற சூழலை இது காட்டுகிறது. இது வாக்குறுதியை கேட்க அவளுக்கு வாய்ப்பளித்த அதே வேளையில் பெண்களின் தனிப்பட்ட இடத்திற்கான கலாச்சார அந்தரங்கத்தையும் குறிக்கிறது. Promise, verse 10. The Lord said, I'll surely return to you at a certain time in the future, and Sarah, your wife, will have a son. வாக்குத்தத்தம் வசனம் 10 இருக்கிறது. ஒரு உற்பவ கால திட்டத்திலே நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், இதை உன் மனைவியாகிய சாராள் ஒரு மகனை பெறுவாள் என்று கூறினார். This promise reinforces that birth is not a natural event, but a miraculous divine appointment. In fact, even before conception, the Lord announced that a son would be born. பிறப்பு என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு அல்ல, மாறாக ஒரு அற்புதமான தெய்வீக நியமனம் என்பதை இந்த வாக்குறுதி வலுப்படுத்துகிறது. அதிலும் கர்ப்பத்தில் உண்டாகும் முன்னே ஒரு மகன்தான் பிறப்பான் என்று கர்த்தர் அறிவித்தார்.

significance, God's sovereignty. This emphasizes that nothing is too difficult for the Lord, even though it would be impossible for a 99 years old man and 89 years old woman to have a child. முக்கியத்துவம் தேவனுடைய இறையாண்மை. 99 வயது முதியவருக்கும் 89 வயது மூதாட்டிக்கும் ஒரு குழந்தை பிறப்பது என்பது இயற்கையாக சாத்தியமற்றது என்றாலும் கர்த்தருக்கு எதுவும் கடினமானதல்ல என்பதை இது வலியுறுத்துகிறது. டிவைன் இன்டர்வென்ஷன். திஸ் ரெஃபர்ஸ் டு த டிரான்சிஷன் ஃப்ரம் எ வேக் ப்ராமிஸ் டு எ ஸ்பெசிபிக் டைம் ஃப்ரேம் அண்ட் இட் எம்பசைசஸ் தட் காட் இஸ் த ஒன் ஹூ ஃபுல்ஃபில்ஸ் இட். தெய்வீக தலையீடு. இது ஒரு தெளிவற்ற வாக்குறுதியிலிருந்து இந்த வாக்கு தத்தமானது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு மாறுவதை குறித்தது. மேலும் தேவனே இதை நிறைவேற்றுகிறார் என்பதை வலியுறுத்தியது. சாரா'ஸ் ஃபெய்த். சாரா ஹியர்ஸ் எ மெசேஜ் தட் எ டவுட் அண்ட் எவென்ச்சுவல் லாஃப்டர் மஸ்ட் பி ரீப்ளேஸ்ட் பை ஃபெய்த் இன் த ப்ராமிஸ். சாராளின் விசுவாசம். சாராள் தனது சந்தேகம் மற்றும் அதனால் இறுதியில் ஏற்பட்ட சிரிப்பு ஆகியவை அந்த வாக்குறுதியின் மீதான விசுவாசத்தால் மாற்றப்பட வேண்டும் என்ற செய்தியை சாராள் கேட்கிறாள். This demonstrates her personal intimate involvement in fulfilling

0: இந்த சந்திப்பு ஒரு திருப்பு முனையான தருணத்தை குறிக்கிறது. இதில் தெய்வீக உடன்படிக்கையின் கவனம் சாராள் பக்கமாய் திரும்பிச்சு. வெர்ஸ் 9. வேர் இஸ் சாரா யுவர் ஒய்ஃப்? த த்ரீ கெஸ்ட் ஹூஸ் காலர்ஸ் சே வேர் அக்கம்பனிட் பை டூ ஏஞ்சல்ஸ் ஹூஸ் காலர்ஸ் சே இஸ் அக்கம்பனிட் பை டூ ஏஞ்சல்ஸ் ஆஸ்க் ஆப்ரஹாம் வேர் இஸ் சாரா? உன் மனைவி சாராள் எங்கே? அந்த மூன்று விருந்தாளிகளும் கர்த்தர் இரண்டு தூதருடன் வந்தார் என்று வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். கர்த்தர் ஒருத்தர் வந்தாரு, அவர் கூட இரண்டு தூதர்கள் வந்தார்கள் என்று வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த மூன்று விருந்தாளிகளும் ஆப்ரஹாமிடம் சாராள் எங்கே இருக்கிறாள் என்று கேட்டார்கள். நோயிங் எவரி திங் த்ரோ கொஸ்டின் ஆல்தோ த கெஸ்ட் வேர் டிவைன் பர்சன்ஸ் அண்ட் நியூ சாராஸ் வேர் அபவுட் த கொஸ்டின் வாஸ் இன்டென்டட் to draw her attention to the conversation. விசாரணை மூலம் ஒவ்வொன்றையும் அறிதல். அந்த விருந்தினர்கள் தெய்வீகத்துவமானவர்களாயும் சாராளின் இருப்பிடத்தை அறிந்தவர்களாகவும் இருந்த போதிலும் அந்த கேள்வியானது அவளது கவனத்தை உரையாடலின் மீது ஈர்க்கும் நோக்கத்தால் கேட்கப்பட்டது. சாராஸ் நியூ ஐடென்டிட்டி, their reference to her new name சாரா recently given by God was a sign to Abraham that these were no ordinary travelers. சாராளின் புதிய அடையாளம் தேவனால் சமீபத்தில் கொடுக்கப்பட்ட அவளது புதிய பெயரான சாராள் என்பதே என்ற பெயரை அவர்கள் குறிப்பிட்ட விஷயமானது இவர்கள் சாதாரண பயணிகள் அல்ல என்பதற்கு ஆப்ரஹாமுக்கு ஒரு அடையாளமாக அமைந்திருந்தது. கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட். Abraham replied that she was in the tent. According to ancient Near East culture, according to ancient Near East custom, it was considered dignified a woman to remain in their own inner chambers or behind a curtain when strangers visited. கலாச்சாரச் சூழல். அவள் கூடாரத்தில் இருக்கிறாள் என்று ஆப்ரஹாம் பதிலளித்தார். பண்டைய அண்மை கிழக்கு நாடுகளின் வழக்கத்தின்படி அந்நியர்கள் வருகையின் போது பெண்கள் தங்கள் சொந்த உள்ளறைகளிலேயோ அல்லது ஒரு தடுப்பிற்கு பின்னாலோ தங்கியிருப்பது கண்ணியமானதாக கருதப்பட்டது. Verse 10. The promise was renewed. One of the visitors identified in later verses as the Lord delivered a specific prophecy. வசனம் 10. வாக்கு தத்தம் புதுப்பிக்கப்பட்டது. வருகை தந்தவர்களில் ஒருவர் பிற்கால வசனங்களில் கர்த்தர் என்று அடையாளம் காட்டப்படுவார். ஒரு இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். ஸ்பெசிபிக் டைம் ஃப்ரேம். The phrase in the chronological order translated as the next year at this time of some versions set a specific time frame for a miracle. குறிப்பிட்ட காலக்கெடு. ஒரு உற்பவ கால திட்டத்தில் சில பதிப்புகளில் அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்ற சொற்றொடர் அந்த அற்புதத்துக்கு ஒரு உறுதியான காலக்கெடுவை நிர்ணயித்தது. The chronological order is different for each individual. உற்பவ கால திட்டம் என்பது ஒவ்வொரு உயிருக்கும் மாறுபடுவதாக இருக்கிறது. It takes 21 days for a chicken to hatch from an egg. The gestation period of an elephant is 24 months. கோழையின் முட்டையிலிருந்து குஞ்சு வெளிவர 21 நாட்கள் ஆகும். யானையின் கர்ப்ப காலம் 24 மாதங்கள் ஆகும். அதே வேளையிலே அட் த சேம் டைம் த பீரியட் ஆஃப் டைம் எ உமன் கேரிஸ் அ சைல்ட் இன் ஹர் வூம் இஸ் டிட்டர்மைன்ட் டு பி 10 மந்த்ஸ். ஒரு பெண் தன் கர்ப்பத்தில் குழந்தையை சுமக்கும் காலம் 10 மாதங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேர்ஃபோர் According to the time of life to a period of 10 months. எனவே ஒரு உற்பவ கால திட்டத்தில் என்பது ஒரு 10 மாத காலத்தை குறிப்பதாக உள்ளது. To be more precious, a month should be counted as the number of days between two menstrual period of a woman. இன்னும் சரியாக சொல்ல போனால் ஒரு பெண்ணின் இரண்டு மாதவிடாய் காலங்களுக்கு இடையில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை தான் ஒரு மாதம் என்று கணக்கிடப்பட வேண்டும். ஆன் ஆவரேஜ் திஸ் இஸ் கால்குலேட்டட் டு பி 28 டேஸ். So, according to the time of life is equal to 10 months of, that is approximately 280 days. சராசரியாக ஒரு பெண்ணின் இரண்டு மாதவிடாய் காலத்துக்கு இடைப்பட்ட நாள் வந்து 28 நாள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே 10 மாதங்கள் என்பது இந்த 28 பத்தால பெருக்கினா 250 நாட்கள் கொண்ட உற்பவ கால திட்டம் ஆகும். A personal revelation. Although Abraham had heard this promise before, this was the first time Sarah heard it directly as she stood behind them at the tenth door. ஒரு தனிப்பட்ட வெளிப்பாடு. ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை முன்பே கேட்டிருந்தாலும் சாராள் அவர்களுக்கு பின்னால் கூடார வாசல் நின்று கேட்டுக் கொண்டிருந்த போது அவள் இதை நேரடியாக கேட்டது இதுவே முதல் முறையாகும். டீலிங் வித் பாரன்னஸ். சாரா வாஸ் லாங் பாஸ் த ஏஜ் ஆஃப் சைல்ட் பேரிங். ஷி வாஸ் 18 இயர்ஸ் ஓல்டு அட் த டைம். மலட்டுத்தன்மை கையாளுதல். சாராளுக்கு குழந்தை பெறும் வயதை கடந்து வெகு காலமாகி இருந்தது. அந்த வேளையில் அவளுக்கு 89 வயது ஆகியிருந்தது. However, the promise was given to prove that nothing is too hard for the Lord. ஆனாலும் கர்த்தருக்கு எதுவும் கடினமானதல்ல என்பதை நிரூபிக்கும் நோக்கத்தில் இந்த வாக்குத்தத்தம் தரப்பட்டது. It emphasizes that birth of Isaac would be entirely by divine power. Yet, he was Abraham's own offspring. ஈசாக்கின் பிறப்பு மற்றும் தெய்வீக வல்லமையால் நிகழும் என்பதை இது வலியுறுத்துகிறது. ஆனாலும் அவர் ஆபிரகாமின் சொந்த கர்ப்ப பிறப்பானவராகவே இருந்தார். Key spiritual theme: faith versus doubt. This passage sets the stage for Sarah's reaction, her unbelieving laughter, which God then used to move her from doubt to faith. ஆன்மீக கருப்பொருள். விசுவாசம் எதிர் சந்தேகம். இந்த பகுதி சாராளின் எதிர்வினைக்கு அவளுடைய அவிசுவாசமான சிரிப்பிற்கு களம் அமைத்தது. தேவன் பின்னர் அவளை சந்தேகத்தினின்று விசுவாசத்திற்கு நகர்த்தும்படி அதை குறிப்பிட்டார். We read in Hebrews 11:11 about this. By faith, Sarah herself also received the power to conceive seed and bear a child when she was past the age, since she considered him faithful who had promised. இதை பற்றி நாம் எபிரேயர் 11:11 இவ்வாறு வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஹாஸ்பிட்டாலிட்டி. தி சீன் பிகின்ஸ் வித் ஆபிரஹாம்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஹாஸ்பிட்டாலிட்டி. த நியூ டெஸ்டமெண்ட் லேட்டர் மென்ஷன்ஸ் திஸ் இன் ஹீப்ரூஸ் 13:2. விருந்தோம்பல். இந்த காட்சி ஆபிரகாமின் அசாதாரணமான விருந்தோம்பலுடன் தொடங்குகிறது. இதை புதிய ஏற்பாடு பின்னர் எபிரேயர் 13:2 பின்வருமாறு குறிப்பிட்டது. Do not forget to entertain strangers, for by so doing, some have unwittingly entertained angels. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. God has guest. This conversation shows that God does not approach man with great power, but as a guest who sits down to eat with friends. In the following verses, we will examine Sarah's response to the importance of the child. விருந்தினராக தேவன். இந்த உரையாடல் தேவன் மனிதனை பெருத்த வல்லமையோடு அணுகாமல் நண்பர்களுடன் அமர்ந்து உண்ணும் ஒரு விருந்தினராக அணுகுவதை காட்டுகிறது. அடுத்து வரக்கூடிய வசனங்களில் சாராளின் பதிலையும் குழந்தையின் முக்கியத்துவத்தையும் ஆராய்வோம். Let's read the next two verses of Genesis 18:11-12. First, let us read the 11th verse. Now Abraham and Sarah were old, well advanced in age, and Sarah had passed the age of childbearing. இப்பொழுது நாம் இந்த உட்பிரிவின் அடுத்த இரண்டு வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 18:11-12. முதலாவது 11 வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. 12th verse. Therefore, Sarah laughed within herself, saying, After I have grown old, shall I have pleasure, my Lord being also old? 12 வசனம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் வயது முதிர்ந்த வயதும் உள்ளவரான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். Genesis 18:11-12 describes Sarah laughing to herself at the promise that she would have a child. ஆதியாகமம் 18:11-12 வசனங்கள் சாராள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள் என்ற வாக்குறுதியை கேட்டு மனதுக்குள் சிரித்ததை விவரிக்கிறது. This is because both she, 89 years of age, and Abraham, 99 years of age, were past the age of childbearing. This illustrates human doubt about God's power. ஏனெனில் 89 வயதான அவளும் 91 வயதான கணவன் ஆபிரகாமும் குழந்தை பெறும் வயதை கடந்து விட்டார்கள். இது தேவனின் வல்லமைக்கு எதிரான மனித சந்தேகத்தை எடுத்துக்காட்டுகிறது. This illustrates human doubt about God's power. Hearing this from the tent, Sarah considered the promise physically impossible, given her exhausted body and Abraham's age. கூடாரத்திலிருந்து இதை கேட்ட சாராள் தனது சோர்ந்து போன உடலாலும் ஆபிரகாமின் வயதான நிலையினாலும் அந்த வாக்குறுதி உடல் ரீதியாக சாத்தியமற்றது என்று கருதினார். Context. Abraham and Sarah were very old. And Sarah had stopped menstruating. Women's worship had ceased. This made conception biologically impossible by natural human standard. இதனுடைய சூழல் என்ன, 11 சூழல் என்னன்னு பார்க்கும்போது, ஆபிரகாமும் சாராளும் மிகவும் வயதானவர்களாக இருந்தார்கள். மேலும் சாராளுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. அதான வசனத்தில் சொல்லப்படுகிற பெண்களின் வழிபாடு நின்று விட்டது என்று சொல்லுகிறது. இதனால் இயற்கையான மனித அளவுகோள்களின்படி கருத்தரித்தல் உயிரியல் ரீதியாக சாத்தியமற்றதாக இருந்தது. Reaction. Verse 12. Sarah laughed herself in disbelief and wondered, After I am old and my Lord is old, will I really have this pleasure? எதிர்வினை வசனம் 12. சாராள் அவிசுவாசத்துடன் தனக்குள் சிரித்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் வயது முதிர்ந்தவருமான பிற்பாடு எனக்கு இந்த இன்பம் உண்மையிலே கிடைக்குமா என்று கேள்வி எழுப்பினார். The importance of Lord. Sarah called Abraham her Lord. This demonstrated the cultural respect and submission that a wife shows to her husband. ஆண்டவன் என்பதன் முக்கியத்துவம். சாராள் ஆபிரகாமை என் ஆண்டவன் என்று அழைத்தாள். இது ஒரு மனைவி தன் கணவனுக்கு காட்டும் கலாச்சார மரியாதையும் கீழ்ப்படிதலையும் வெளிப்படுத்திற்று. இன்னர் மீனிங். திஸ் மொமெண்ட் ஹைலைட்ஸ் த கேப் பிட்வீன் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிவைன் எபிலிட்டி. உள்ளார்ந்த கருத்து. இந்த தருணம் மனித பகுத்தறிவுக்கும் தெய்வீக திறனுக்கும் இடையிலான இடைவெளியை எடுத்துக்காட்டுகிறது. And Sarah laughed in unbelief. The Lord challenged her by asking, Is anything too hard for the Lord? Sarah அவிசுவாசத்தால் சிரித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கர்த்தர் கேட்டு அவளிடத்தில் அறைகூவல் விடுத்தார். Inner doubt. Others did not notice Sarah's laughter, but the Lord did notice. மற்றவர்கள் சாராளின் சிரிப்பை கவனிக்கவில்லை, ஆனால் கர்த்தர் கவனித்தார். This shows that the Lord knew her thoughts and her children and her hidden doubts that often contradicted her faith. இது கர்த்தர் அவளது எண்ணங்களையும் அடிக்கடி விசுவாசத்துக்கு முரண்படும் அவளது மறைவான சந்தேகங்களையும் அறிந்திருந்தார் என்பதை விளக்குகிறது. Despite her laughter, the Lord confirmed his promise that he would return and that she would certainly bear a son within a year. அவள் சிரித்த போதிலும் கர்த்தர் திரும்பி வருவதாக தாம் கொடுத்த வாக்குத்தத்தையும் அவள் நிச்சயமாக ஒரு வருடத்திற்குள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்பதையும் உறுதிப்படுத்தினார். Genesis 18, 11 to 12 describes the moment when Sarah had the divine promise that she would have a child within a year. ஆதியாகமம் 18:11-12 வசனங்கள் சாராள் ஒரு வருடத்திற்குள் பிள்ளையை பெற்றெடுப்பாள் என்ற தெய்வீக வாக்குத்தத்தத்தை அவள் கேட்ட தருணத்தை விவரிக்கிறது. தீஸ் வெர்சஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தே கன்ஃபர்ம் தட் இட் வாஸ் எ ஹியூமன்லி இம்பாசிபிள் ஃபார் ஹர் டு ஹவ் அ சைல்ட். எட் தே செட் த ஸ்டேஜ் ஃபார் த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் காட் டு பீ ரிவீல்ட். இந்த வசனங்கள் முக்கியமானவை, ஏனென்றால் இவைகள் அவள் பிள்ளை பெறுவது மனித ரீதியாக சாத்தியமற்றது என்பதை உறுதிப்படுத்தினார். ஆனாலும் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாட்டிற்கு களம் அமைத்தன. பிபிலிகல் கான்டெக்ஸ்ட் ஜெனசிஸ் 18:11, வேதாகமத்தின் சூழல் ஆதியாகமம் 18:11. நவ் ஆபிரகாம் அண்ட் சாரா வேர் ஓல்டு அண்ட் சாரா வாஸ் பாஸ்ட் தி ஏஜ் ஆஃப் சைல்ட் பேரிங். இப்பொழுது ஆபிரகாமும் சாராளும் முதிர் வயதானவர்களாய் இருந்தார்கள். சாராள் பிள்ளை பெறும் வயதை கடந்தவளாய் இருந்தாள். ஜெனசிஸ் 18:12, தேர்ஃபோர் சாரா லாஃப் வித்இன் ஹர் செல்ஃப் சேயிங் ஆஃப்டர் ஐ ஆம் ஓன் அவுட் வில் ஐ ஹேவ் எ பிளஷர் டு மை லார்ட் ஆல்சோ ஓல்ட். அது அவன் 18:12 சாராள் தனக்குள்ளே சிரித்துக் கொண்டு நான் முதிர் வயதான பிறகு என் ஆண்டவரும் முதிர் வயதானவராக இருக்கும் போது இந்த இன்பம் எனக்கு கிடைக்குமா என்றாள். ஆண்டவர் என்ற வார்த்தை இவள் பயன்படுத்தியதை பேதுரு கூட பிற்பாடு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார். சாரா யூஸ் திஸ் வேர்ட்ஸ் மை லார்ட் டு ஹர் ஹஸ்பண்ட். திஸ் வாஸ் ரெஃபர்ட் பை பீட்டர் இன் இஸ் எபிஸ்டல் இன் லேட்டர். கீ எக்ஸ்பிளனேஷன் அண்ட் தீம்ஸ், முக்கிய விளக்கங்களும் ஆய்வு கருத்துக்களும். ஃபர்ஸ்ட், இட் வாஸ் பயாலஜிக்கலி இம்பாசிபிள், உயிரியல் ரீதியாக இது சாத்தியமற்றதாக இருந்தது. This verse emphasizes that Sarah was not just old but specifically menopausal. The female cycle had stopped for Sarah. These details ensured that the reader understand that if she were to conceive, it would not happen through natural means. At this time, Abraham was about 99 years old and Sarah was 89 years old. உயிரியல் ரீதியாக இது சாத்தியமற்றதாக இருந்தது. சாரல் வெறுமனே முதிர் வயதானவள் மட்டுமல்ல, ஆனால் குறிப்பாக மாதவிடாய் நின்று போயிருந்தவள் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. பெண்களுக்குரிய அந்த மாதவிடாய் என்பதுதான் வழிபாடு என்று இங்கே குறிப்பிடப்பட்டது. வேதாகமத்திலே பெண்களுக்கான வழிபாடு சாராளிடம் நின்று போயிருந்தது. அவள் கருத்தரித்தால் அது தேவனுடைய வழியில் தானே தவிர அது இயற்கையான வழியில் நடக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த ஊரம் இங்கே பதியப்பட்டுள்ளது. அந்த வேளையில் ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 99 வயதும் சாராளுக்கு 89 வயதும் ஆகியிருந்தது. சாராஸ் லாஃப்டர் டவுட் வெர்சஸ் ஜாய். Sarah's laughter in the verse 12 is often interpreted as pessimism rather than joy. Sarah's சிரிப்பு சந்தேகம் versus எதிர்ப்பு மகிழ்ச்சி. 12 வசனத்தில் சாராளின் சிரிப்பு மகிழ்ச்சியை விட அவிசுவாசத்தையே பெரும்பாலும் வெளிப்படுத்தியதாக இருக்கிறது. Content of the laughter. She reflects on her old age and her husband's age and finds the idea of pleasure, meaning sexual pleasure, and childbearing observed from the human perspective. Siripin ulladakam enna, aval kelaviyana podu kelaviyana thanad nilaiyum tan kanavanin vayadhai patti sindithu inbam adhavadhu paaliyal inbam matrum kulandhai pirappadhal kidaikkum inbam aagivittu kurikkirathu. Inbam endra ennam inbam enakku undagumo endra ennam manitha kannodathil abathamanadhu endru kaanugiral. Internal doubt. The verse indicates that she laughed within herself, meaning it was a silent thought, yet the Lord in the form of one of the three guests knew her heart and asked her about it. அகச்சந்தேகம், அவள் தனக்குள்ளேயே சிரித்தாள் என்று வசனம் குறிப்பிடுகிறது. அதாவது அது ஒரு மௌனமான எண்ணமாக இருந்தது. ஆனாலும் அந்த மூன்று விருந்தினர்களின் ஒருவர் வடிவில் இருந்த கர்த்தர் அவருடைய இருதயத்தை அறிந்து அதை பற்றி அவளிடம் கேட்டார். Confronting the divine. Following these verses, let us examine the question of the Lord asked in the verse 14. God often waits until human strength is exhausted so that God's power alone can receive glory. மூணாவது, தெய்வீகத்துவத்தை எதிர்கொள்ளுதல். இந்த வசனங்களை தொடர்ந்து கர்த்தர் கேட்ட கேள்வியை நாம் 14 வசனத்தில் ஆராய்வோம். தேவனுடைய வல்லமை மட்டுமே மகிமைப்படும்படி மனித பலம் தீர்ந்து போகும் வரை தேவன் பெரும்பாலும் காத்திருக்கிறார். சாலஞ்சிகள் சிக்னிபிகன்ஸ். த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ராமிஸ். God reaffirmed his covenant with Abraham for the sixth time. நாலாவது, இறையியல் முக்கியத்துவம். வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றம். தேவன் ஆபிரகாமுடன் செய்த தமது உடன்படிக்கையை இங்கே 6வது முறையாக மீண்டும் உறுதிப்படுத்தினார். But here, for the first time, he gives a time frame, the same time next year. ஆனால் இங்கு முதல் முறையாக அவர் குறிப்பிட்ட காலக்கெடுவை, அதாவது அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் குழந்தை பிறக்கும் என்ற ஒரு காலக்கெடுவை வழங்கினார். இதுக்கு முன்னாடி காலக்கெடுவு சொன்னதில்லை 5 தடவையும், இப்ப 6வது முறை இந்த வாக்குத்தத்தை கூறும்போது காலக்கெடுவை கூறுகிறார். சாராஸ் ஃபெய்த். தி நியூ டெஸ்டமெண்ட் ரெக்கார்ட்ஸ் தட் ஆல்தோ ஷி இனிஷியலி டவுட்டட், ஷி எவென்ச்சுவலி ரிசீவ்ட் ஸ்ட்ரென்த் டு கன்சீவ் பிகாஸ் ஷி கன்சிடர் ஹிம் ஃபெய்த்ஃபுல் ஹூ கட் ப்ராமிஸ். சாராளின் விசுவாசம். அவள் ஆரம்பத்தில் சந்தேகித்தாலும் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்று அவள் எண்ணினதனால் இறுதியில் கர்த்தரிக்க அவளுக்கு பலன் கிடைத்தது என்று புதிய ஏற்பாடு எபிரேயர் 11:11 பதிவு செய்கிறது. Here are some lessons for our lives from Genesis 18:9-12. ஆதியாகமம் 19:12 வசனங்களில் நமது வாழ்க்கைக்கு என்று நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் சிலவற்றை இங்கு நாம் பார்ப்போம். This passage teaches that nothing is impossible for God, emphasizing faith over doubt. இந்த வசன பகுதியானது தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை என்று போதித்து சந்தேகத்தை காட்டிலும் நம்பிக்கையை அதிகமாய் வலியுறுத்துகிறது. Sarah's laughter shows that a human limitations and unbelief often obscure faith in God's promise. சாராளின் சிரிப்பு மனித வரம்புகளும் அவநம்பிக்கையும் அவிசுவாசமும் தேவனுடைய வாக்குறுதிகளின் மீதான நம்பிக்கையை அடிக்கடி மறைத்து விடுகின்றன என்பதை காட்டுகிறது. It reveals that God knows our innermost thoughts, even hidden fears, that His timing is perfect and that He turns the moment of doubt into joy. தேவன் நமது உள்ளான எண்ணங்களையும் மறைக்கப்பட்ட பயங்களையும் கூட அறிந்திருக்கிறார் என்பதையும், அவருடைய நேரம் கச்சிதமானது என்பதையும், சந்தேகத்தின் தருணங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார் என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது. Key lessons from Genesis 18:9-12. ஆதியாகமம் 18:9-12 முக்கிய பாடங்கள். 1, God is omnipotent. The central theme of this passage is that God is able to fulfill His promise regardless of circumstances such as old age or physical infirmity. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். முதல் பாடம், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். முதுமை அல்லது உடல் ரீதியான இயலாமை போன்ற சூழ்நிலைக்கு அப்பால் தேவன் தமது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதே இவ்வசன பகுதியின் முக்கியமான மைய பாடமாக இருக்கிறது. Second, the danger of human doubt. Sarah's laughter illustrates how human often rely on logic and physical limitation instead of trusting in God's power. இரண்டாவது, மனித சந்தேகத்தின் ஆபத்து. தேவனுடைய தெய்வீக வல்லமையை நம்புவதற்கு பதிலாக மனிதர்கள் பெரும்பாலும் தர்க்கத்தையும் உடல் வரம்புகளையும் சார்ந்திருப்பதை இந்த சாராளின் சிரிப்பு எடுத்துக்காட்டுகிறது. Third lesson, God knows our heart. God asked himself why Sarah laughed, which shows that he is omniscient and aware of her inner doubt, fear and insincerity. God knows our heart and every thought we have. மூன்றாவது பாடம், தேவன் நமது இருதயத்தை அறிந்திருக்கிறார். சாரா ஏன் சிரித்தாள் என்று தேவன் கேட்டார். இது அவர் சர்வ ஞானி என்பதையும் அவருடைய உள் சந்தேகம், பயம் மற்றும் நேர்மையின்மை என்பவற்றை கூட அவர் அறிந்திருந்தார் என்பதையும் காட்டுகிறது. தேவன் நம் இருதயத்தையும் நம் உள்ளான எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்திருக்கிறார். Fourth lesson, God's timing is perfect. Even when Sarah thought it was too late, as indicated by her laughter, at the thought of being past the age of childbearing, God ensured that His promise would be fulfilled on time. நாலாவது, தேவனுடைய நேரம் கச்சிதமானது. சாராள் மிகவும் தாமதமாகிவிட்டது என்று நினைத்த போதும், அதாவது குழந்தை பெறும் வயதை கடந்து விட்டோமே என்று எண்ணி சிரித்த போது, சிரித்ததன் மூலமாக இது உணர்த்தப்பட்டது. ஆனால் தேவன் குறித்த நேரத்தில் தனது வாக்குறுதி நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்தார். Fifth lesson, faith conquers unbelief. This passage encourages us to believe that God can fulfill His words despite of seemingly impossible circumstances. ஐந்தாவது பாடம், விசுவாசம் அவிசுவாசத்தை வெல்கிறது. சாத்தியமற்றதாக தோன்றும் சூழ்நிலைகள் இருந்த போதிலும் தேவன் தமது வார்த்தை நிறைவேற்ற முடியும் என்று நம்புவதை இந்த பகுதி ஊக்குவிக்கிறது. இன் எக்லேசியாஸ்டஸ் 3:11, it is told, He has made everything beautiful in his time. பிரசங்கி 3:11 மிக அருமையாக கூறப்படுகிறது, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். In Genesis 18:9-12, God repeated His promise to Abraham that Sarah would have a son. ஆதியாகமம் 18:9-12, சாராளுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்ற தனது வாக்குறுதியை தேவன் ஆபிரகாமுக்கு மீண்டும் கூறினார். பட் சாரா, பிகாஸ் ஆஃப் ஹர் ஏஜ், லாஃப் இன் டிஸ்பிலீஃப். திஸ் பாசேஜ் ஆஃபர்ஸ் மெனி ப்ரொஃபவுண்ட் லெசன்ஸ் ஃபார் எவ்ரி டே லைஃப் அபவுட் ஃபெய்த், டவுட் அண்ட் த பவர் ஆஃப் காட். ஆனால் சாராள் தனது வயோதிகத்தின் காரணமாக அதை நம்ப முடியாமல் சிரிக்கிறார். இந்த பகுதியை விசுவாசம், சந்தேகம் மற்றும் தேவனுடைய வல்லமை பற்றி அன்றாட வாழ்க்கைக்கு பல ஆழமான பாடங்களை வழங்குகிறது. ஹியர் ஆர் சம் ஆஃப் தெம், அவற்றில் சிலவற்றை இங்கு காண்போம். ஃபர்ஸ்ட் லெசன், நோயிங் காட்ஸ் பவர் அகேன்ஸ்ட் ஹியூமன் லிமிடேஷன்ஸ். திஸ் வெர்ஸ் ஹைலைட்ஸ் தி பிசிக்கல் இம்பாசிபிலிட்டி ஆஃப் சாரா சிச்சுவேஷன். ஷி வாஸ் 89 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் லாங் பாஸ்ட் தி ஏஜ் ஆஃப் சைல்ட் பேரிங். ஒன்று, மனித வரம்புகளுக்கு எதிராக தேவனுடைய வல்லமையை அறிதல். சாராளின் சூழ்நிலையின் உடல் ரீதியான சாத்தியமற்ற தன்மையை இந்த வசனம் எடுத்துக்காட்டுகிறது. அவளுக்கு 89 வயது, மேலும் அவள் குழந்தை பெறும் வயதை கடந்து வெகு நாட்கள் ஆகியிருந்தன. What the lesson? We often reach the end of our own strength and resources. பாடம் என்ன இதுல, நாம் அடிக்கடி நமது சொந்த பலத்தின் அல்லது வளங்களின் முடிவை அடைகிறோம். These moments are not the signs of failure, but rather opportunities to stop trusting in ourselves and begin to trust God's ability to do the humanly impossible. இந்த தருணங்கள் தோல்வியின் அறிகுறிகள் அல்ல, மாறாக நம் மீது நம்பிக்கை வைப்பதை நிறுத்திவிட்டு மனிதனால் முடியாததை செய்யும் தேவனுடைய திறனில் நம்பிக்கை வைக்க தொடங்குவதற்கான வாய்ப்புகளாகும். Second lesson, overcoming the shield of disbelief and doubt. When Sarah had the promise, she laughed to herself, thinking that she was too old to receive such joy. This inner laughter reflects a heart that has used worldly weariness or doubt as a protective shield. ரெண்டாவது பாடம் என்ன, அவநம்பிக்கை மற்றும் சந்தேகத்தை கவசமாக, சந்தேகத்தின் கவசத்தை வெல்லுதல். அவநம்பிக்கை மற்றும் சந்தேகம் என்ற, அவிசுவாசம் மற்றும் சந்தேகம் என்ற கவசத்தை வெல்லுதல். சாராள் அந்த வாக்குறுதியை கேட்ட போது அத்தகைய மகிழ்ச்சியை பெற முடியாதபடிக்கு தான் மிகவும் கிழவியாகிவிட்டதாக கருதி தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டாள். இந்த சிரிப்பு உலக சோர்வையோ அல்லது சந்தேகத்தையோ ஒரு பாதுகாப்பு கவசமாக பயன்படுத்திய ஒரு இருதயத்தை பிரதிபலிக்கிறது. இதிலிருந்து பாடம் என்ன, Unbelief is often a way of calculating possibilities without taking God into account. It stems from a purely human perspective. We are called to let go of our doubts and be open to amazing blessings that God will provide. பான என்ன இதிலிருந்து அவிசுவாசமானது பெரும்பாலும் தேவனை கணக்கில் கொள்ளாமல் சாத்தியக்கூறுகளை கணக்கிடும் முறையாக உள்ளது. இது முற்றிலும் மனித கண்ணோட்டத்திலிருந்து உருவாகிறது. நாம் சந்தேக மனப்பான்மையை தளர்த்திவிட்டு பரிசுத்தரால் கிடைக்கும் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களுக்கு திறந்த மனதுடன் இருக்க நமக்கு அறைகோள் விடப்படுகிறது. Third, God's omniscience and transparency. Even though Sarah laughed quietly to herself, the Lord knew her inner thoughts and confronted her. மூன்றாவது, தேவனின் சர்வ ஞானமும் வெளிப்படைத்தன்மையும். சாராள் தனக்குள்ளேயே அமைதியாக சிரித்திருந்த போதிலும் கர்த்தர் அவளுடைய எண்ணங்களை அறிந்து அவளை எதிர்கொண்டார். Lesson: Nothing is hidden from God. This truth encourages us to be open and honest before Him, knowing that He understands our inner struggles even when we don't speak out loudly. பாடம் என்ன இதிலிருந்து, தேவனிடமிருந்து எதுவும் மறைக்கப்பட்டிருப்பதில்லை என்ற உண்மையானது நாம் உரக்க பேசாத போதும் தேவன் நமது உள் போராட்டங்களை புரிந்து கொள்கிறார் என்பதை அறிந்து அவருக்கு முன்பாக வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் வாழ நம்மை ஊக்குவிக்கிறது. Fourth lesson: perseverance in hearing God's word. This was not the first time the promise His son would be made. God repeated it to confirm their faith. நாலாவது பாடம் என்ன, தேவனின் வார்த்தையை கேட்பதில் விடாமுயற்சி. ஒரு மகனை பற்றி வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, இது முதல் முறை அல்ல. அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த தேவன் அதை மீண்டும் கூறினார். In fact, it was the sixth time Lord spoke about this promise. உண்மையில் சொல்ல போனால் இந்த வாக்குத்தத்தை குறித்து தேவன் ஆறாவது முறையாக ஆபிரகாமுக்கு பேசினார். இங்கே what's a lesson for it? To truly believe God's promises, we must hear them again and again. Faith grows through regular hearing of God's word. It must be cultivated over time. இதுல எப்படி பாடம் என்ன, தேவனின் வாக்கு தத்தங்களை உண்மையாக நம்புவதற்கு நாம் அவற்றை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்பதன் மூலம் விசுவாசம் வளர்கிறது. இது காலப்போக்கில் வளர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. Fifth lesson: God's faithfulness in our weakness. Even though Sarah saw her initial laughter and doubt, God did not break His promise. In fact, Hebrews 11 later praises their faith. ஐந்தாவது, நமது பலவீனத்திலும் தேவனுடைய உண்மையுள்ள தன்மை. சாராளின் ஆரம்பகட்ட சிரிப்பு மற்றும் சந்தேகம் ஆகியவற்றை கண்ட போதும் தேவன் தமது வாக்குத்தத்தை நீக்கி போடவில்லை. உண்மையில் எபிரேயர் 11 அதிகாரம் பின்னர் அவருடைய விசுவாசத்தை பாராட்டுகிறது. What's the lesson we learn? God is faithful even when we are unfaithful. He does not look at us only for our current failures or moments of unbelief, but also for the faith we will have in the future. இதிலிருந்து பாடம் என்ன நமக்கு, நாம் விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கும் போதும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை நம்முடைய தற்போதைய தோல்விகளுக்காகவோ அல்லது அவிசுவாசத்தின் தருணங்களுக்காக மட்டும் கண்ணோக்காமல் எதிர்காலத்தில் நாம் கொண்டிருக்க போகும் விசுவாசத்திற்காக கண்ணோக்குகிறார். The timeless question, sixth point. The timeless question: is anything too hard for the Lord? The central lesson of this lesson is found in the Lord's question in verse 14, which we are going to explore more detail in the next week. ஆறு, காலத்தால் அழியாத கேள்வி. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த பகுதியின் மைய பாடம் 14 வசனத்தில் கர்த்தரின் கேள்வியில் காணப்படுகிறது. அடுத்த வாரத்தில் இந்த கேள்வியை பற்றியும் அதை பின்வரும் வசனங்களை பற்றியும் நாம் இன்னும் சிறப்பாக ஆராயப் போகின்றோம். What's the lesson from it? Whether it is a broken relationship, persistent sin, or an impossible situation, there is no problem too difficult for God to handle. இது வந்து நமக்கு கிடைக்கும் பாடம் என்ன, முறிந்து போன உறவாக இருந்தாலும் தொடர்ச்சியான பாவமாக இருந்தாலும் அல்லது சாத்தியமற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் கையாள முடியாத அளவிற்கு கடினமான பிரச்சனை எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை. இன்க்ளூடிங் God is factoring in your life changes the entire calculation of what is impossible, what is possible. உங்கள் வாழ்க்கையில் தேவனை ஒரு காரணியாக சேர்த்துக் கொள்வது என்பது சாத்தியமானவை பற்றிய முழு கணக்கீட்டையும் மாற்றுகிறது. Are you currently facing a situation that seems humanly impossible? நீங்கள் தற்போது மனித ரீதியாக சாத்தியமற்றதாக தோன்றும் சூழ்நிலையை எதிர்கொள்கிறீர்களா? இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு சீ ஹவு சாரா'ஸ் ஸ்கெப்டிக்கல் ஸ்மைல் இன் ஜெனசிஸ் 18 லேட்டர் டேர்ன்ட் இன்டு எ ஸ்மைல் ஆஃப் ஜாய் இன் ஜெனசிஸ் 21. ஆதியாகமம் 18 சாராவின் சந்தேக சிரிப்பு பிற்காலத்தில் ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் எப்படி மகிழ்ச்சி சிரிப்பாக மாறியது என்பதை பார்ப்பது உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். வித் திஸ் வி கன்க்ளூட் திஸ் வீக் பைபிள் ஸ்டடி on the topic of rooted in his word. Next week, Lord willing, on the same day, on the same time, we will continue the lesson of Genesis 18. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்துக்கான வேதாமப்பிரிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் 18 அதிகாரத்தில் தொடர்ந்த வசனங்களை ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை மிக சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிக சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரி ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened this broadcast from beginning to the end. இந்த ஒளிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை பொறுமையாக கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த அன்புமிக்க சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. Goodbye, brothers and sisters. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி சகோதரரே, நன்றி சகோதரியே.
1: Amen to that. Thank you so much, Brother Joseph, for that lesson. So, my dear Igniters, we're going to take a quick commercial and we're going to call Brother Joseph and we're going to speak with him.
2: Hi, my name is Ron Beckett. I'm one of the elders here, wanting to invite you to come to Surrey Church of Christ, located at 15042 92nd Avenue. See you there at the Surrey Church of Christ, a better place to be.
1: Welcome back, my dear Igniters. Thank you so much for your love and support to Ignite India. And we're gonna call Brother Joseph and we're gonna speak with him. And that was a great sermon. And thank you so much, my dear Igniters, for showing your love to Brother Joseph. Hello, Brother Joseph. So thank you so much, Brother Joseph, for that inspiring sermon. I think you are in some meeting, don't get delayed. So I will take a quick 2 minutes call. And you got so much love from our brothers and sisters here, Brother Joseph. And
3: thank you, sister. Thank you.
1: You got 3 hearts from Brother David.
3: Brother David, thank you for your thoughts. Pray for me. I too pray for you. Thank you.
1: Amen to that. And you got 2 more hearts from Brother Rahul as well.
3: Brother Rahul, thank you for your hearts. Thank you for your listening, my lesson. You please write over the comments about that thing.
1: Yes.
3: Thank you.
1: Amen. And Brother Kirk also listening to your words, Brother.
3: Thank you, Brother. Thank you for listening.
1: Amen to that. And we have Sister TL as well. Sister TL also listening to your words.
3: Thank you, Sister TL, for listening. I welcome your comments over the lessons. Thank you.
1: Amen. And we have Sister Priscilla, and Sister Priscilla also listening to your words.
3: Priscilla, thank you for listening. Thanks a lot. Pray for me, pray for you.
1: Amen. And thank you so much, Brother Joseph, once again for that inspiring sermon. And Brother Joseph, before we let you go, would you like to share any wisdom words to our igniters?
3: Yes. God is omnipotent, omnipresent. He is always with us to encourage us to walk in His Son's path. And He, every day He guides us with His holy book, and we have to walk in His place. See, we may think all the things are done by us, but nothing is done by us. Only God is acting in us. So with God, everything is possible. In Luke also, when the angel announced the birth of Jesus Christ to Mary, he tells the same thing. According to man, it is possible, impossible, but for God, everything is possible. So with that hope and courage, we will continue the Christian way. Definitely, our God will change all the situations, problems, and lead us in His way, in a humble and simple way. Thank you, Sister.
1: Thank you so much, Brother Joseph, and thank you for that. And we are waiting for your next sermon, and we always praying for you, for your family, and for your congregation as well. And appreciate this Ignite Radio link to your friends and family members as well, and then encourage them to join.
3: Thank you, Sister.
1: Thank you, Brother Joseph. Thank you. And my dear Ignatius, it was a great speaking with the Brother Joseph, and thank you, Brother Joseph, for everything. And we are so happy to see you here. And my dear Ignatius, I hope you loved the lesson, and thank you for your time, and thank you for your love. And we are so happy to see each and everyone from all over the world. And now, we are coming up with the guiding light with the Brother David from Tamil Nadu in Tamil language. So my dear igniters, don't get any delay. Let's take a quick break, quick commercial, and we're gonna start the sermon delivered by Brother David.

கிறிஸ்துக்குள் பிரியமானது அப்படி அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்து கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிறேன். எகிரேன் ரேடியோ மூலமாக தேவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. உடைய பிரசன்னம், உடைய தயவு, தேவனுடைய தயவு கிருபை எல்லாருக்கும் இருப்பதாக. விசேஷமாக அன்பான தேவன் கிறிஸ்துக்குள் பிரியமானது அப்படி அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்து கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிறேன். எகிரேன் ரேடியோ மூலமாக தேவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. உடைய பிரசனம், உடைய தயவு, தேவனுடைய தயவு கிருபை எல்லாருக்கும் இருப்பதாக. விசேஷமாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தமிழ் வழி மூலமாக இந்திய தேசத்துக்கு அநேக மக்களுக்கு தேசிய கேட்கும்படியாக உலகமெங்கும் அவர்கள் தாய்மொழியை கேட்கக்கூடிய வாய்ப்புகளை எக்னட் ரேடியோ மூலமாக உருவாக்கி கொண்டிருப்பதற்காக தேவனுக்கு சொல்லியிருக்கிறோம். பாருங்கள் நண்பர்களே, எக்னட் ரேடியோவிலே உள்ள யாவரையும் சமாதம் தமிழ் தேவன் அவசியப்பாராக. இன்னொரு தேவனுடைய வார்த்தையானது சமாதானம், பீஸ். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் மனிதன் நாடி தேடி அங்கேயும் இங்கேயும் அலைகிறார் என்பதை பார்க்கின்றோம். எங்கேயுமே சமாதானம் கிடைக்கணும்னு சொன்னா ஒரு இடத்துல நிலையாக இருப்பாம அலைந்து கொண்டிருக்கிறது. பலருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர் சொத்து இருக்கும், வீடு வாசி எல்லாமே இருக்கும், ஆனா வீட்டுல சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. சிலருக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தும் சமாதானம் இல்லை. இருந்தாலும் சமாதானம் இல்லை, இல்லைனாலும் சமாதானம் இல்லை. ஏழை மக்களுக்கும் சமாதானம் இல்லை, பணக்கார மக்களுக்கும் சமாதானம் ஆக போதிலும் எல்லா மனிதர்களுக்கும் பூமியில சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே பிரியமர்களே, சமாதானம் என்பது வாங்கி கூடிய ஒரு பொருளும் அல்ல. ஒரு காசு கொடுத்து ஒரு கடையில போய் சமாதானம் வாங்கிட்டு வரலாம், அல்லது கால் கிலோ அரை கிலோ சமாதானம் கொடுங்க அப்படின்னு ஒரு பொருளாக வாங்கக்கூடிய அளவும் அது இல்லை. சமாதானம் என்பது பொருளாக வாங்க முடியாது என்பதை பார்க்கின்றோம். இதை பெற்றுக்கொள்ள சமாதானக்காரரே நாடவே. ஆக சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பார்த்தால், சமாதானம் உள்ள ஒரு இடத்திலே, சமாதானம் யாரு வைத்திருக்கிறார்களோ, யாரு சமாதானம் இருக்கிறார்களோ, சமாதானத்தை முழுமையாக யாரு தெரிந்து வச்சிருக்கிறோ அவரிடத்துல என்ன செய்யணும், நம்ம நாட வேண்டும். ஆகையினாலே யார் அந்த சமாதானக்காரர் என்பதை பார்க்க வேண்டும். அவர் தீர்க்கதரிசியில் முன் உரைக்கப்பட்டவர், உலகத்துக்கே சமாதானம் உள்ள ஒரு நபர். ஆதிகாலத்திலிருந்து தீர்க்கதரிசியாக முன் உரைக்கப்பட்டவர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசையா 9:6 நம்ம இங்கே பார்க்கின்றோம். பிரியமர்களே, இந்த சமாதான பிரபு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்பதை உறுதிப்படுத்துகிறார். இவர் ஒருவராலே மனிதருக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் பிறப்பின் போது அந்த தசனமே, அந்நேரமே பரமசேனி திரள் அந்த துதனுடன் தோன்றி உன்னதத்திலிருந்து தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். Luke 2:13-14 வாசிக்கின்றோம். இன்றே பூமிக்கு சமாதானக்காரரை முன் வைத்து சமாதான வார்த்தைகளை தேவன் தம்முடைய பரமசேனையின் திரள் மூலம் ஒளிந்தறினார். அவருடைய பிறப்பு உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வந்தது. தொடர்ந்து இயேசுவும் தம்முடைய சீடர்களோடு சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்தை பிரசித்தி கொண்டு வந்தார்கள் என்பதை இங்கே பார்க்கிறோம். மரணத்திற்கு பின்பும் கூட தேவனுடைய சீஷர்களை பார்க்கும் போது உங்களுக்கு சமாதானம் என்றார்கள். அதனாலே நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதானம் கொடுக்கிறார். அவரோடு சீடர்களும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அவர் பரமேறி சென்ற பிறகும் அந்த சீடர்களும் நமக்கு என்ன செய்தார்கள், சமாதானத்தை கொடுத்தார்கள். அவருடைய ஊழிய நாட்களில் நம்முடைய சீடர்களை பார்த்து சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றார். Yohan 14:27 பார்க்கின்றோம். உலகத்தார் தம் ஜனங்களுக்கு விட்டு செல்வது அவர்களது ஆஸ்தியே, கர்த்தரோ தாம் ஜனங்களுக்கு விட்டு சென்றது எருசலேமில் உள்ள அரண்மனையோ அல்லது அங்குள்ள ஆசையோ சொத்துக்களையோ அல்ல, சமாதானத்தையே விட்டு சென்றார். தேவ ஆலயத்தில் இருக்கின்ற பில்டிங் அவர்கள் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடத்து சமாதானத்தை சென்று கொடுத்தார் என்று அவர் ஒருபோதும் உலக பிரகாரமான காரியத்தை நம் சீடர்களுக்கு வாக்கு பண்ணவில்லை. இன்று நாட்டிலும் வீட்டிலும் சமுதாயத்திலும் ஸ்தாபனத்திலும் தனிப்பட்ட விதத்திலும் சமாதானம் இல்லை.
இதற்கு என்ன காரணம்? உலக பிரகாரமான காரியத்தை மையமாக வைத்து மனிதன் போட்டி போட்டுக்கொண்டு செயல்படுவதால் சமாதானம் அற்று போகிறது. இதனால் பயன் என்ன, இதன் முடிவுதான் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்ப்பையானால் அழிவுதான் மிஞ்சும். சமாதானம் இல்லாததினாலே சண்டைகளும் பிரிவினைகளும் ஏமாற்றங்களும் தற்கொலைகளும் வன்முறைகளும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. இப்படியே போகுமானால் மனிதனுடைய நிலை மிகவும் மோசமாக மாறிவிடும். தேவன் இதற்காகவா மனிதனை படைத்தார்? அவர் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கவே சிருஷ்டித்தான். பவுல் குருந்து சபைக்கு எழுதுகிற போது சமாதானமாயிருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்தார் என்று 1 கொரிந்தியர் 7:15 இருந்தார். ஆனால் பல குடும்பங்கள் சமாதான குறைவோடு வாழ்கிறதே நாம் காண முடிகிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் எப்பொழுது பார்த்தாலும் சண்டையும் சத்தமாக காணப்படுகிறது. இதற்கு மூல காரணமா இருப்பது அவிசுவாசம்தான். இந்த அவிசுவாசத்தை கலைத்து போட்டு கர்த்தரில் விசுவாசம் கொள்ளும் போது அவர் விட்டு சென்ற சமாதானத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அத்தோடு தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. நடையை கவனித்திருக்கிறான், தன் ஆத்மாவை காக்கிறான் என்கிற நீதிமொழிகள் 16:17 உங்களுடைய நடையை கவனித்து உங்களுடைய ஆத்மாவை காக்க முற்படுகிறார்கள். பலருக்கு தீமையை விட்டு விலகுவது என்பது முடியாத ஒன்றாகும். அது கசப்பான கிரியை போலவும் இருக்கும். ஒரு புற்று நோயாளி மருத்துவரை சந்திக்கும் போது

பரிசேயரையும் போதகரையும் பார்த்து உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரோகராஜ்யத்தை பூட்டி போடுவீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களே பிரவேசிக்க விடுவதும் இல்லை என்றார். மத்தேயு 23:13. சமானத்தை கூறி அருக்காரர்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசங்கப்படுத்தி உங்கள் தேவ ராஜ்யத்துக்கு அணுகிறார் என்றும் சியோனுக்கு சொல்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் இவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஏசையா 52:7. இப்படி அழகாக வர்ணிக்கப்பட்ட சுவிசேஷன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அவன் சமாதான சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சிகள காலங்களே தொடுத்தவனாய் இருந்து தன் சொல்லுகிற குடும்பத்தில் சமாதான கருத்துடைய வார்த்தை பிரசிக்க வேண்டும். அப்பொழுது அந்த குடும்பத்திற்கு சமாதானம் வரும். அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் தங்களை தாங்களே மீட்டுக் கொள்கிறார்கள். சகருடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார். தற்கொலை ஒரு கோழைத்தனம் செயல். மனிதன் வாழ வை படைக்கப்பட்டான். கொடைக்கணவன்களுக்கு சுற்றுலா பயணிகளாக வருகிறார்கள் சில. தேவனால் படைக்கப்பட்ட சகல இயற்கை காட்சிகளை கொண்டு மகிழ் என்று பின்பு தங்களுடைய வாழ்க்கையின் தோல்வியை நினைத்து தற்கொலை போன்ற சென்று குறித்து தற்கொலை செய்து கொண்டார்கள். மனிதன் தன்னைத்தான் அழைத்துக் கொள்வதே தேவன் விரும்புவதில்லை. மனிதன் ஏன் சாக வேண்டும்? அப்படி என்னத்தான் நடக்கிறது? யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுகிறதில்லை என்று வாக்குத்தம் செய்த கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது நாம் ஏன் கலங்க வேண்டும்? நான் சாவாமல் பிழைத்திருக்கிற கர்த்துடைய செய்திகளை விவரிப்பேன் என்று சங்கீதம் 118:17 சொன்ன சங்கீதக்காரனை போல நாம் இருக்க வேண்டுமா வேண்டாமா? அப்படி என்றால் நல்ல தீர்மானத்தை எடுங்கள். ஆவியின் கனிகளில் ஒன்று சமாதானம். ஒவ்வொரு தேவனும் ஆவிக்குரிய கனிகளை நிறந்தவனாக காணப்பட வேண்டும். தனக்கானவைகளே அல்ல, பிறருக்கானவைகளே நோக்குவனாக என்கிற வசனத்தின்படி மற்றவர்களை சமாதானப்படுத்த முயற்சிக்க வேண்டும். நற்காரியங்களை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவோடு செய்ய இருக்கின்றோம். எபிரேயர் 2:10. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சமாதானம் பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். நீதியாக கனியான சமாதானத்தை நடத்திக் கொள்ளாலே சமாதானத்திலே விதிக்கப்படுகிறது என்று யாக்கோபு 3:18 தெளிவாக யாக்கோபு கூறுகிறார். சமாதானத்தை கூறுகிறவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அநேக பிரிவினை சபைகள் இப்படித்தான் இருக்கிறார்கள். இச்சபைகள் எப்படி சமாதானத்தை கூற முடியும்? இதனாலே இச்சபையை சேர்ந்தவர்கள் அவசப்பட மேடுப்பவர்களையும் கொலைக்காரர்களையும் திருடர்களையும் இருந்து கொண்டு பெண்மேல் சபைக்கு கெட்ட பெயரை உண்டாக்கிறார்கள். இவர்கள் நித்தமே சத்திய மார்க்கம் துசிக்கப்படுகிறது. இவர்கள் கர்த்தரின் நாமத்தை தரித்து கொண்டு இருக்கிறார்களே தவிர கர்த்தர்களை ரட்சிக்கவும் இல்லை, தம்முடைய சபையில் இவர்களை சேர்க்கவும் இல்லை. சமாதானத்தை நடப்பிக்கிற தம்முடைய சபையின் மூலமே கர்த்தர் கிரியைகளை செய்து வருகிறார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தரை சமாதானத்துடன் பிதாவினிடத்திற்கு சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் என்றார். அதிகம் 15:15. இவ்விதமான மரணத்தை யாரும் விரும்புவார்கள்? எவரும் விரும்புவார்கள், நல்லதுதான். அதே வேளையில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோமானால் சமாதானத்தை மறிக்கும் பாக்கியமும் நாம் பெறுவோம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவராக்கி உத்திசமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்கிக்கிறார். சங்கீத 147:14 பார்க்கின்றோம். நாமோ அவர் செய்த நன்மைகளை மறந்தோம், இனியாவது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவோம். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக் கொள்ளும். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, பாருங்கள், கேள்வி: ஒரு சமாதானம் எப்போது கிடைக்கும் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேள்விக்கு நாம் பதிலை இங்கே பார்க்கின்றோம். சமாதானம் என்பது கடையில் விற்கப்படும் ஒரு பொருள் அல்ல. அப்படி விற்குமானால் உடனே விலை கொடுத்து வாங்கிவிடலாம். சமாதானம் ஒருவது வாழ்க்கையின் ஏற்பட வேண்டுமானால் அவர் முதலாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். அவர் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை தேடுவது சமாதான கர்த்தர் அங்கிருப்பார். கர்த்தருக்கு ரோதமாக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு சமாதானம் வேண்டும் என்று விரும்பினால் எப்படி நமக்கு சமாதானம் கிடைக்கும்? பூமியிலே நின்று பூர்வ பதவியில் எவ்வளோ என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பதில் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 6:16. உலகத்திலே சமாதானம் அடைய ஒரு வழி மட்டுமே உண்டு. அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின ஜீவனுள்ள மார்க்கம். அம்மார்க்கத்தை கொண்டு அவ்வழியே சொல்லுங்கள். அப்பொழுது உங்களுக்கு சமாதானம்

என்று பார்க்கிறோம். தி பர்வெட் இன்ஸ்பிரிட், அதாவது நம்ம அடுத்து பார்க்கிறது ஆவிலே அனலாயிருங்க என்று பார்க்கிறோம். தி பர்வெட் இன்ஸ்பிரிட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, ஆவில் அனலாயிருங்க என்று சொன்னால் பி பர்ஃபெக்ட் இன்ஸ்பிரிட். அப்போஸ்தலன் பவுல் ரோமா குறியில் உள்ள தேவப்பிரியம் கிறிஸ்தவனுக்கு அழைக்கப்பட்டவராகிய அனைவருக்கும் விருதுல எழுதும் போது ஆவிலே அனலாயிருங்கள் என்றார். கருத்திற்கு ஊழியம் செய்யுங்கள் ரோமர் 12:11 என்று கூறி எழுதியிருக்கிறார். இப்படி பவுல் எழுதின நோக்கம் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது, ஒருவேளை ரோமபுரியவர்கள் ஆவியில் அனலாயிற்று இருந்தார்கள். இன்றைக்கும் பல சபைகள் ஆவியில் அனலாயிற்று இருப்பதை நாம் காண்கின்றோம். ஆவியில் அனலாயிருப்பது எப்படி, ஆவியிலே அனலாயிருந்தால் வரும் ஆசீர்வாதம் என்ன என்பதை பற்றி நாம் தியானிக்கும் முன் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு நாம் செல்ல வேண்டியது அவசியம் இருக்கிறது. இங்கு நவோதிக்க சபைக்கு கருத்தை சொல்லும் போது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி ஒரு குளிருமின்றி அனலும் என்று எதிர்ப்பு இருக்கிறபடியால் உன்னை ஏன் வாயிலென்று வாந்தி பண்ணி போடுவேன் என்றார். வெளிப்பிரதேசம் 3:15-14. ஒரு பொருள் அனலாயிருந்தால் பத்திரமாக இருக்கும், அதே போல குளிராயிருந்தாலும் பத்திரமாக இருக்கும். இரண்டும் இல்லாமல் எதிர்ப்பாக இருந்தால் அது கெட்டு போய்விடும். அதே போல நாம் ஒன்று அனலாய் இருக்க வேண்டும், இல்லையில் குளிராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நலமாயிருக்கும், இல்லையால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நவோதிக்கா நாட்டு சபைக்கு இப்படி சொல்லுவதற்கான காரணம் ஒன்று இருப்பதாக வரலாறு ஆச்சரியர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். என்னவென்றால், நவோதிக்கா நாட்டை சுற்றி ஓடும் நீர்க்கால்களின் தண்ணீர் சூடாக குடிப்பதற்கும் குளிராக குடிப்பதற்கும் நன்றாக இருக்கும் போது, எதிர்ப்பாக குடித்தால் மிகவும் கசப்பாக இருக்கும். அதை வாயில் வயிறில் உற்றுக்களை உடனே துப்பிடுவார்கள். ஆகவே இதன் காரணமாக கர்த்தர் இந்த திருச்சபைக்கு இவராக சூழல் பற்றுகிறார். நாம் கர்த்தரும் விதை விதைக்கிறோம் ஆகிய உவாமை மற்றும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து பாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது போன்ற உவமைகள் எல்லாம் பூமியிலே உள்ள ஒரு பொருளாக மையப்பட்டிருக்கிறது. அன்பானதேவனுடைய பிள்ளைகளே, ஆவிலே அனலாயிருப்பது எப்படி, நம்முடைய ஆவியும் சரீரமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருப்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்கிறதே செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதம் இருக்கிறது. 5:17 பார்க்கிறோம். ஆனபடினாலே நாம் சமாதானத்திற்கு அடிமையாகி விட்டாலாமா? ஆகையினால் பார்க்கும்போது நமக்கு மாம்சத்துக்கு அடிமையாக இருக்கலாமா? அதே மாம்சப்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பிறகு என்கிற ரோமர் 8:13 ஆவியை அனலாயிருக்க பற்றி சமாதான செய்களை அழிக்க முயன்றார். ஆவிலே அனலாயிருப்பது என்பது குதிப்பதோ அல்லது ஏதோ ஒரு வித்தியாசமான சம்பவத்துடன் சொல்லுவதோ அல்ல. தேவனே அறியாத அஞ்ஞானிகள் அருள் வளர்ந்தாக ஆடுகளிலே அதை போலவும் அல்ல. எப்படி என்றால், தன் ஆவியை அடக்காத மனுஷன் பாதித்த பலான பட்டணம் போல இருக்கிறான். நீதிமன்றம் 25:28 மேலும், அன்றியும் மாம்சின்படி நடக்கிறவர்கள் மாம்சப்பிரிவுகளே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிப்பிரிவுகளே சிந்திக்கிறார்கள். ரொம்ப 8:13 பார்க்கின்றோம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய காரியங்களே சிந்திக்க வேண்டும். மேலும் ஆவிக்குரியவர்களான எல்லாவற்றையும் ஆராய்ந்து விசாரிக்கிறான். 12:15 நாம் ஆவிக்குறிகளே என்றால் ஆவிக்குரிய வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதாகமத்தை மூடிவிட்டு கண்களை மூடிக்கொண்டு உணர்ச்சி வாசப்பட்டு நம்மை நாமே அனலாக்க செய்யுமானால் அவிதமான பக்தி நம்மை நாமே வஞ்சிக்க செய்யும். பிரேய பட்டணத்தால் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தினாலே தேவசனக்கியில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குண சலவே இருந்தார்கள். கர்த்தரும் வேத வாக்கியங்களை மக்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நினைக்கிறீர்களா? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்றார். யோவான் 5:19 பார்க்கலாம். ஆவினாலே நடத்தப்படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் நியாயம் பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர் அல்ல. 5:18 பார்க்கலாம். ஆனபடினாலே நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்றால், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்படி அவரே எங்களை தகுதியோராக்கினார். அந்த உடன்படிக்கையை எழுத்துக்குறிகள் அல்லாமல் ஆவிக்குறிகளா இருக்கிறது. எழுந்து கொள்கிறது ஆவியோ இருப்பிக்கிறது. 3:16 பார்க்கிறோம். நீங்கள் இப்படித்தான் உடன்படிக்கின்படி மீட்கப்பட்டவர்களாக ஆவிக்குறிகளையும்
பரிசுத்த ஆவியினுடைய அனலாயிருப்பீர்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களாலே அங்கேயும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறோம். நீங்கள் உங்களுக்குள்ள என்றால் அறிவீர்களா? 1 Corinthians 6:18 பார்க்கின்றோம். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியால் நாம் ஆவியிலே அனலுள்ளவராக இருக்கிறோம் என்று அவசியம். தேவன் பழைய உடன்படிக்கையின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் குத்துவிளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்துப் பொறுக்க தெளிவான ஒளிவ எண்ணெயே முன்னெடுத்துல கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவராக. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்ததிக்கு முன்வரிக்கும் திரைச்சலைக்கு வெளிப்பருவரமாக ஆரோன் அவன் குமாரோரும் சாயங்காலம் தொடங்கி உயர்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கிய கடனையாக இருக்க கடவுள் என்றார். யாத்திராகம் 27:20 படிக்கலாம். இஸ்ரவேலின் மத்தியில் தேவன் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசிரியருக்கு நித்திய கட்டளைகளே கொடுத்தார். அந்தபடியே சமுவேலும் கர்த்துடைய ஆலயத்திலே பணிவிடை செய்தான் என்று 1 Samuel 3:3 வசனத்திலே இஸ்ரவேலின் மாம்சத்தில் வாசம் செய்த தேவன் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் நாம் எல்லாருக்குள்ள வாசம் செய்வராக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய எங்களில் வாசம் இருக்கிறது என்றும் அறிவீர்களா? 1 Corinthians 3:14 பார்க்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறபடியால் அன்று ஆச்சரிப்பு கூடாரத்தில் குத்தி விளக்கு ஏற்றப்பட்டது போல இன்று நாம் ஆவியில் அனுரவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியமா இருக்கிறது. அன்று ஆசிரியர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று நீங்களோ உங்களே அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆசரிப்பிற்கு பொறிவெடுத்தலுக்கு அடுத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசரிப்பு கூடாரமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர்கள் சொந்த ஜனங்களாயும் இருக்கிறீர்கள் என்று 1 Peter 2:9 பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் அவருக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசரிப்பு கூடாராயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். ஆகையா அதை அறிந்து புரிந்து நாம் ஆவியில அனலாய் இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கடவோம். ஆவிலே அனலாயிருந்தால் வரும் திவ்ய ஆசீர்வாதம் என்ன? ஆவிலே அனலாயிருந்தால் வரும் ஆசீர்வாதம் அநேக சிலவற்றை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். பாருங்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் இருந்தும் மாம்சப்படி நடவாமல் ஆவிக்குறிப்படியே நடக்கிறவர்களுக்கு அக்னி தீர்ப்பு இல்லை. Romans 8:1 ஆண்டவருக்குள் இருந்து கொண்டு மாம்சப்படி நடவாமல் ஆவின்படியே நடக்குமானால் நமக்கு அக்னி தீர்ப்பு இல்லை என வாசிக்கும். அன்றையும் இயேசு மறுத்தொழுந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் கிறிஸ்து மறுத்தொழுந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிறார். நம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். Romans 8:17 பார்க்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயும் தேவன் உங்களோடு இருப்பதால் சாவுக்கு எதுவான உங்களுக்கு சரீரமாயும் உயிர்ப்பிக்கப்படும். மாம்ச சிந்தே மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவன சமாதானம் என்று Romans 8:6 பார்க்க. மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்கேற்றவரை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களே சிந்திக்கிறான். இப்படிப்பட்டவர்களுக்கு ஜீவன சமாதானம் ஆளப்பட்டிருக்கும். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அறிவை காண்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் ஆவியிலே நித்திய ஜீவனையே அறிப்பான். Galatians 6:8 பார்க்கிறோம். தன் மாம்சத்துக்கென்று செய்கிற காரியங்கள் மாம்சத்தை எதுவாக ஒழிய மற்றொன்றுக்கும் புரோஜனப்படாது, தன் முடிவோ மரணம். ஆனால் ஆவிக்கென்று நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நித்திய ஜீவனுக்கு எதுவான காரியங்களை செய்ய தோன்றும். அதனால் நமக்கு கிடைக்கும் பலன் அளவுக்கு நித்தியஜனை பார்க்கிறோம். மேற்கொண்டு ஆசீர்வாதங்கள் நாம் அவையில் நல்லா இருந்து மேற்கொள்ள வேண்டும். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு கேள்வி இங்கே பார்க்கும் போது, ஒரு மனிதன் ஆவியை அவித்து போட முடியுமா அப்படின்னு கேட்டால் 1 Thessalonians 5:16 சொல்லும்படி எச்சுழலிலும் உங்களுக்கு ஆவியை அவித்து போடாதிருங்கள், அதை அனல் மூட்டி எழுப்பும்படி பிரியாசப்படுங்கள். ஆகியவை ஆவியே அவிழ்த்து படுவோமானால் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்பதை நாம் முழுவதும் உணர முடியும். கிறிஸ்துடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவில் அறிந்திருக்கிறார்கள். Galatians 5:24 இப்படிப்பட்டவர்களோ ஆவிக்குரியவர்களும் கிறிஸ்துவர்களுமாக இருக்கிறார்கள். இவர்கள் பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறார்கள். எடுத்துக்காட்டு, வீட்டிற்கு வெளிச்சம் கொடுக்கும் விளக்கே அணைத்து விட்டால் வீடு இருட்டிவிடும். அதே போல ஆவியை அவிழ்த்து போட்டவர்களின் நிலைமையும் இருண்டு போய்விடும். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆவியில் அனலா இருந்து தேவனே துவித்து மகிழ்படுங்கள் என்று சொல்லியே பார்க்கணும். ஆகினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவிலே அனலா இருக்க வேண்டும். அதே போல சமாதானமா இருப்பதையும் நம்ம இங்கே சற்று ஆராய்ந்து பார்த்தோம் அல்லவா? ஆகினாலே எஸ், சமாதானம் மிக முக்கியமாக இருக்கிறது. அதுவும் எப்படி சொன்னால் அன்பளவுலே சமாதான கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை இங்கே பார்க்கின்றோம்.
மேலும் இங்க நான் பார்க்கும்போது இந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய விஷயத்தை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மிகவும் ஆசீர்வாதமான காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே நம்ம இங்கே குறித்து தியானிக்கும் போது எவ்வளவு அருமையான ஒரு சமாதானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம் அல்லவா. அந்த வசனத்தை சேர்த்து கவனிங்கள், சமாதானத்தை நாம் அனுபவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது மிகவும் ஆசீர்வாதம் இருக்கும். பாருங்க, சங்கீதம் 18:11 சமா நான் சாவாமல் பிழைத்திருக்கிறது கர்த்தருடைய செய்களே வெறுப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். அதாவது சமாதானத்தை நாம் எந்த அளவுக்கு நேசித்து தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பாருங்கள், பிதாமணி சமாதானத்தோடு பிதாவிடத்தில் சேருவாய் என்று ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதை பார்க்கின்றோம். அதனாலே சமாதானம் மிக முக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவனுக்குள் எப்போதும் என்ன செய்ய வேண்டும், சமாதானம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருக்கின்றோம். ஆகினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருபோதும் நாம் அங்கே

பாருங்கள் நீதிமன்றத்தில் பார்க்கின்றோம் எவ்வளவு அழகாக தீமையை விட்டு விலகுவதே செம்மையான சமாளிப்பதை நடிகளே கவனித்திருக்கிற வந்து நாத்துமாய் காட்டுறேன் என்று பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல பாருங்கள் எளிமையா அங்கு ஆறு பதினோரு சொல்றாரு சமாதானம் சமாளித்து சொல்லிட்டு சமாதானம் இல்லாமல் போகிறதே நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் சமாதானம் என்பது மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல நாம் இதை சரியாக கை கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்ம சுற்றிருப்பவர்கள் சமாதானம் இருப்பார்கள். நாம் சமாதானம் இருக்கும்போது தேவனுடைய கிருபினாலே எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு சமாதானம் தேவன் நமக்கு தரக்கூடிய இருக்கின்றார். சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு பலத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் அங்கே வாழ்வதை பார்க்கின்றோம். எந்த சூழ்நிலையும் சரி பிரிமார்களே தேவன் கண்டிப்பாக நம் இருதயம் தடுமாறும் போதும் பாவத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதும் தேவன் நம்மை அதிலிருந்து காப்பாற்றி நம்முடைய ஆசீர்வதித்து நம்முடைய வாழ வைக்க வல்லவராக இருக்கின்றார். ஏனென்றால் நாம் மாம்சமானவர்கள் விழுந்து போவதற்கு அநேக வழிகள் உண்டும் நாம் ஆசைப்படுவது உண்டு. ஆனால் தேவன் நம்முடைய காப்பார். ஏனென்றால் அவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபித்திருக்கிறோம். அந்த ஜெபத்தை அவர் கேட்டு நம்மளை காப்பாற்றுவார். அதே போல ஆசைப்பட்ட காரியத்தை அவரது கண்ணீரோடு கேட்டிருக்கின்றோம். நிச்சயமாக தேவன் அதை கொடுத்து நமக்கு சமாதானம் பண்ண போகின்றார். அந்த சமாதானம் கிடைத்த பிறகு தேவனே நான் நிறுத்தி கண்ணீரோடு ஜெபித்தேனே என் ஜெபத்தை கேட்டீங்களே கிருபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நீண்ட நாட்களாக காத்திருக்க செய்து எங்களுடைய கண்ணீரை கேட்டு யாரு மூலமாக எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேனோ அந்த காரியத்தை கையில கொடுத்து சமாதான சந்தோஷத்தை திருப்பி கொடுத்து எல்லா விதமான காரியத்தை நீக்கி போட்டு இதாவே மனமலர்ச்சியோடு நம்ம துதிப்பதற்கும் உண்மையாய் வாழுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் சொல்லி நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த போகின்றோம். ஏனென்றால் அந்த சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக தேவனுக்கு பயந்து அவர் மூலமாக அது கிடைக்க வேண்டும். அவர்தான் அதை கொடுக்க வேண்டும். அவர்தானே அதை நமக்கு கண்ணிலே காண்பித்தார். அந்த சமாதான நபர் யார் என்பது அவர்தானே நமக்கு சொல்லி காண்பித்தார். அந்த நபர் மூலமாகத்தான் நமக்கு சமாதானம் கிடைப்பதற்காக எந்த அளவுக்கு அந்த நபர் மூலத்தில் சமாதானம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் உறுதியா இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு சிச்சைகளை தேவன் செய்தார். அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அதெல்லாம் அனுபவித்து கண்ணீரோடு பாரத்தோடு ஊக்கத்தோடு அனைத்திரமும் அதற்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். நிச்சயமாக தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு சமாதானம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் தாமே நமக்கு நிச்சயமாக திரிமலர்கள் ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். எக்னேற்றோடு கேட்டுக்கொண்டிருந்த யாவரையும் நீண்ட நேரத்தில் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு உணர்வோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நமக்கு கூட சில சலிப்பு உண்டாகும். ஆனால் தேவன் அதை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். என் மகன் கேட்டு விட்டால் என் மகள் கேட்டு விட்டால் நான் கொடுக்க வேண்டிய காலத்திலே கொடுப்பேன் என்று சொல்லி நமக்கு கொடுத்து விடுவான். அது வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருப்பதற்கு நாளத்தை கேட்போம். ஆனாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்க பல தடைகள் நம்மே உண்டாக்கலாம் ஏடி வரும். ஆனால் அதற்காக தேவனுக்கு நிச்சயிப்போமா? கண்டிப்பாக தேவன் நமக்கு அதை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். என் தேவன் வல்லமுள்ள தேவன் ஜீவனுள்ள தேவன். கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் எப்போதும் ஆயத்தமா இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆகையினாலே தான் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமும் பலனும் ஆரோக்கியமான அவர் ஆயத்தமா இருக்கின்றார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்தும்படியாக நம்முடைய ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கார் என்பதே நம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. நாம் பொறுமையோடு காத்திருப்போமா? என் தேவனே நீங்கள் என்னை எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றுவீங்க. நான் எதற்காக வாழ வேண்டும் எது செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் இருந்தேனோ ஆவில் அனலா இருக்க வேண்டும். அதனாலே எனக்கு அந்த காரி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு எதிர்கொண்டு கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் தேவன் நமக்கு தருவார். மரத்திலிருந்து கொடுப்பார். நிச்சயமாக அந்த சமாதானத்தோடே மகிழ்ச்சியோடே நாம் ஆனந்த மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே கடந்து போக போகின்றோம். தேவனுக்கு நன்றி செலுத்த போகின்றோம். சீக்கிரத்திலே சமாதானத்தை எனக்கு தந்தீங்க, என் கண்ணீரை ஜெபத்தை கேட்டீங்க, எனக்கு சமாதானம் கொடுத்துட்டீங்க என்று சொல்லி மனமலர்ச்சியோடு நாம் தேவனுக்கு என்ன செய்யப்படுகின்றோம். அங்கே நம்பு விண்ணப்பத்தை நாம் நன்றி செலுத்தி குடிச்சுட்டு எடுக்கப் போகின்றோம். அந்த நாள் சீக்கிரம் கிடைக்கப் போகிறோம். கண்டிப்பாக தேவன் எனக்கு நன்றி செலுத்தி தேர்ந்தெடுக்க அவர் கிருபை கொடுக்கப் போகின்றார். அவர் எனக்கு உதவி செய்ய போகின்றார்.
அந்த நாள் சீக்கிரம் நடக்கப்போகுது என்பதை நம் மறந்து விடாத படிக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி சமாதானத்தை கொடுத்ததுக்காக நன்றி என்று சொல்லி நம் தேவனை துதிப்போம். தேவன் தாமே நம்ம யாவரும் ஆசிரியப்பராக எக்ரேட் ரேடியோ மூலமாக நாளை தேவசை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவனுடைய கிருபியும் சமாதானம் உண்டாயிருப்பதாக அமை.